0: கியூவோ தப்பி கியூவோ எந்த ஹயாய் பங்காருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு பண்ணி திருனு பெயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ஏ சாத்தே ரோம கருகாயி

0: கியூவா தப்பி கியூவா அந்த ஹயா இபான் காருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு பண்ணி திருனு பெயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ஏ சாத்து ரோம கருகாயி

0: பாத்திரை மண்டலைய
1: நவீன தாட்சணையின் நியம பாரட சரிலான கணக்கம் பிரமாண சந்தான் கர அப்பேம ரட்டே நிபதவன GI பாக்ஸ் பானம் மெல்வா
2: மெல்வா இக்க லங்காவே இக்க அப்பேம இக்க
3: ஏ காலே ஹிட்ம சிந்து
4: ரதவல் மல்ரங்கு சிரிபாட்டதே
3: அஹன்ன